0: demo inbe parcha chungsha la tuen du zhen da sing be tu wei cip ji bu le xia ye de du zui ming song be bian ju gun zu qie mei ru sing be
1: qin jie song be ce ge yu ma shi mi guo lo mo ru ku ju qie ni ngan zui ji di da zhu ri niu zhu qia bu zhong yak mi bi lo du xi deng yu re
0: xu zhe ge zui ge bu le mi ni gu qi ni mei na
2: 别这钱不定这浪费嘛是。嗯，俺做通州查查去不得。俺做民兵的蹲查账，你把都住不得。俺做去去登记些的，看这些特别新注册，看这去年的入住余额嘛的。
3: 但是，伢们咱做的工作去。南街面，七八百，五阿姐干部是就要把小。

chup zui chik zu yi na ya, ngan zui mi zha wa yu. Chak xu nang ki, lang xiri chup zi nam, chang san du qin ni kum di, cha xie ka xie ma ra tim qin di, chu ki tu bi, chak xu guang guang xie cha yu. Tidara nam xik, tim bi gya yuan ta ji zai ki, ma ra di ba li, tim ki du mi na zi chui du cha bi, 二山朝上千步的你出不了的事。朝鲜半边江上什么铁枪用钉子，每解决怎么一把它，放点枪土激烈就击怎么生意。太阳日随即就去，容易擦汤都到我们身。 Chulam gyu gyi zi xin ya so gyong zi ti, tara chai he chuwe nang pep zhong yu. Shi tang na gui ni, meri ji xu xi yinba ta, ti namang pyo sum tso bi chak xun di gui par sen du, me do ta jun xin nami na so ki yu. Sa gyu me bi kun di ru tang do ki zar tu bian ni pen zun, 接着用心别我这他赢了。铁鸡旅年点别家里给腾心他，车都接心别西部里也，车手说接不谁。江头去过年没接巴拉，谁催就是车心别送下席的，这个一万出一。 主力所做企业团队开进行引退，某些控制，看似看到企业自动他失去了干部员工，控制，女婿有个，谁来扛嘛？承受起过，卷土。

0: ne artin sirimdu
1: na lo le mdu we
0: ran khati se the yue
1: me
0: ye ran chu xi ya ran lu ma la de xi lam zhe guo la sun xin ye di gu lu le su la da qie yao ma shi ran a re xi mu da ga lao meng ge ke ni ya ke yi
1: 给那个听着那样，听得恐怖些哟的。
0: 看你恐怖些，孙孙起来去边去，都出不赢人家的阿姨。点点孙孙爷的，出去就行。让给那别的忙不着。
1: 让给是肯这些的。
0: 明月，让阿爹多说话去边，看不着啥事情多啊。
1: 有。
0: 俺这边的没出水东西。得了，等到我们歇一下，让了老门土边去了，几个全部孙孙爷给四处开去个这，起来给开包开去个这 safety。